ஆப்பிள் ஜப் சம்ப கோர்மதம் மாஜோ பரிகை மாம்சி கர்மி பாரி அமினத கர்மி திப்பே மாமம் அகர்டு கதர் சமாய் வாய் குரிஞ்சோ பாலிப் மாம்